சுபம் சர்வாக சோ சர்வானுராக திரிபுத ஸ்ரூப சேஜ சூத கே நர்கங் பிரநாச பிரீத்தி உல்பிரவாச நிருக்த பிரபா சதாவும் சதா ஹை விபுக்த ஸ்ரூப புர்ஜுகத் அனுப ஹை நிருக்த சதா ஹை விபுக்த பிரபா ஹை அனுக்த ஸ்ரூப ஹை.